0: நீங்களே.
1: யோ, இந்த பொண்ணை நீ எங்கேயும் பாத்துருக்கியா?
0: பார்த்த மாதிரி ஞாபகத்துக்கு வரல. ஆனா
1: சரி வா போலாம்.
2: அட இருங்க சார்,
0: இந்த நோஸ் அங்க தாங்க அடிக்குதே. இந்த மாதிரி நோஸ் இருக்கிற ஒரு பொண்ணை நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு.
1: வாங்க சார், நோஸ் எல்லாம் அப்புறம் பார்க்கலாம், அம்மா கொஞ்சம் வேலை இருக்கு.
0: ஆனா இந்த பொண்ணு மூக்கு மொழிவா ரொம்ப அழகா இருக்கு சார்.
1: ஆமா ஆமா,
3: சரத்து என்ன வந்து காணனே.
2: அம்மா வரட்டுங்களா? வணக்கம் அம்மா.
0: இந்த நோஸ் அந்த நோஸ் தாங்க அடிக்குதே. யார் இந்த அழகி? சார் எனக்கு ஒரே ஃபீலிங்.
1: ஃபீலிங்கா? என்னது?
0: இல்ல சார், கொஞ்ச நேரம் கூட அந்த பொண்ணை பார்த்தாச்சுன்னா ஒருவேளை எனக்கு ஞாபகம் வந்துடுமான்னு ஒரு டவுட்.
1: அந்த பொண்ணை இப்ப பார்க்க முடியாது.
0: இல்ல சார், ஒரே ஒரு தடவை.
1: அண்ணாச்சி இப்ப தடவானு பிடிக்காது நிக்கண்டா. தாங்கேரோட சேர்ந்து டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல் மோர்ச்சரியில் நோக்கு. அவிட கிடக்கிறவரைக்கு பார்த்துட்டு கூட்டத்தில் அறையில் அறியா தொடங்கி ஆ விவரம் வந்து அறிக்கை. சில தமரா இங்கே போலீஸ் இப்போ கொண்டு
0: எனக்கு ஜீப் பண்ண வேணாம், கார் இருக்கு.
1: என்ன கார்ல போயிருக்கு? இவர கிடக்கிறாங்க, போய் பண்ணி வைக்கு. போவோ
0: போவோம். டச் பண்ணாதப்பா, நான் என்ன கண்ணு தெரியாதவனா?
1: அங்க இருக்காங்க, பஸ் போயினொன்னும் இல்ல.
2: அது இன்சூர்டா இருக்கு.
1: என்னாலும்